நிர்மல ஏகமும் ஓர் பந்தே தந்த பாய் ஓர் ராக்க சே உபரை சச்சே சோ லிவலாய் ஹர் ஜியோ சப்த பிஷாணிய சச்ச ரத்தை குண வாக்கு தித் மன மேல நா லகே சச்ச கர தி சோ தாக் நத கரை சச்ச பாயிய மே நாவே கியா சாக்கு ஜின்னி சச்ச பிஷாணிய சே